0: ஆயிரத்தி என்ன விழாவை போட்டா பல்ல இன்னைக்கு பண்டிகை இல்ல
1: வைக்கிறது மங்க விழாவேனா அட்டாய் வினாடி தே சாதரா
2: விழாவு ஒபவேத்தை கிண்ட ஆவே அப்பே ரட்டே பார்வால் வியதம் கெனதான் லோகிட்டம மோட் சைக்கல் த்ரீ வீல் டயர் ஹதன டிவிஎஸ் லங்காவித்தின் அடும வியதம் சாய்த்த டிவிஎஸ் எக்ஸ் எல் 100 மோட்டர் சைக்கிளே ஒப வெனுவின் மாய்

0: ஸ்ரீலங்கா கண்டாயம் மேவிலாவே கடலு துணாய் இந்திய கண்டாயம் லக்குனு வைக்க சேட துணாய் மந்தன தேவி அனோ லக்குனு ஹெத்த நவே எகிவே மேவிலா இப்ப வெத்தன ஆசியானு கிரீடா உலலே ரன் பதக்கமோ வெறுவேன்
1: பெவத்தன
0: ஸ்ரீலங்கா இந்தியா அவசன் மகாதாரகே தத்துயா.

0: லகாண்டா ரேடியோ ITN.
1: கிருஷி கஷேத்ரேட நவபனக் லபாதேவின் கசாகல பிளான்டேஷன் மகின் அரம்ப ஏதி பிரதான வியாபிரதி அதர ஒபட சமீப கசாகல கிரீன் சூப்பர் மார்க்கெட் ஜாலிய இதா அடு மிலகன நேரத்தே ஒபே பசு மீட்டர் சஹனையக்த மசகட ரூபியல் 25000ක් දක්වා மிலති கினீம் සඳහා நய சஹனையக்த ஹந்துனாதுன் එකම சூப்பர் மார்க்கெட் ஜாலியයි.

சகாயி வினாடிய கொலஹாய் விழாவா ஈவினிங் டிரைவ் ஆகி நீ ஆட்டு போலாங்க மதியனவா மே பதிர மெசேஜ் கக்தாலும் மே பதிரின் மே விழாவாடு மதாக்கிறன் ஓனி ஹதஹான கேனு ஆகி ஹதஹான தெக்கு ஹதஹான லுத்ரை கலப்பகர்ணன் ஆட்டு போலாங்க மதியனா ஆகி வாசனாம் ஆகி மக்கிறகான் லக்ஷபதி கோடிபதி ஜெயகிரகே குவின் ஒன்னு ஆட்டு போலாங்க மதியனா புஞ்சு ரூபாயல் ஹத்தலியாக வியதாங்கிறான் දැන් හදහන කියලා කිව්වහම එයාව වාසනාවන්තේ කව ජයග්‍රහකෙක් කරනවා වගේම රටේ සංවර්ධනයේ රණවිරු ඒ වගේම ක්‍රීඩා මේ වගේ ශ්‍රේෂ්ඨ ගණනාවකටම උරු දෙන්නෙක් වෙන්න දායකත්වයක් ලබා දෙන්න අර හදහන ලොතරැයියෙන් පුළුවන්කම තියෙනවා එනිසා අදම ළඟම ලොතරැයි කුරේ මිලදී ගන්න නම බලනම හදහන ලොතරැයිය හවස 6යි විනාඩි 12යි ඔයයි වෙනින් ඩ්‍රයිව් එකයි